கண்டால் எந்த ஒரு சந்தோஷம், பஞ்சார புஞ்சிரி தூகும் கஞ்சத்தில் பொங்கி வரும். காணாதன் குற்றம் பறையும், கண்டாலன் துதிபாடும்.